0: கிளீன் காலமன்
1: ராஜு மேகசின் 1278
2: Bubungan sa umaga.
3: Trending issues na pinag-uusapan.
1: Mga programang aabangan.
4: Agahan ang kahapunan.
1: 66 Information.
5: GIS, your general information station.
6: Radyo Magazine 1278 AM.